0: DMK claimed that women are unsafe under the Vijay Sarkar. Now, the political heat on Chief Minister Vijay comes after Tamil Nadu cops have registered a case against a TVK functionary for harassing a woman.
1: ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினர பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி ரெண்டு அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட ஆலந்தூர்லேயும் சேலத்துலேயும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களை ஈடுபட்டதாக செய்திகள் வந்துச்சு. தேர்தலுக்கு முன்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்கே நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதாக இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இன்றைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவயக்கார நிர்வாகிகள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பிரச்சாரத்தில் பேசும்போது தாவேக்கா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தாவேக்கா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்குற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து
0: Moving tracks to more updates coming in at the Sabo, an Indian Air Force AN-32 transport aircraft now crashed and caught fire at the Air Force station in Assam's Jorhat. This occurred yesterday morning. 5 IAF personnel, including 2 Agnivis, were martyred in the crash. According to initial reports, the AN-32 aircraft went down within the Air Force station premises while landing, triggering a fire and then the crash. Now, the Indian Air Force has confirmed that the accident occurred during a training sortie and constituted an inquiry committee to ascertain the cause. Emergency response teams were also immediately deployed to the site to control the blaze and reassess the situation. Defence Minister Rajnath Singh has expressed grief of the loss of India's air warriors. Moving on to more updates coming in at this hour, the fallout from the viral comedy controversy continues to widen, with apologies, disciplinary action and even public scrutiny mounting on multiple fronts. Comedian Pranit More has now issued a second apology, admitting that he got carried away, calling the episode a lapse in judgment and saying that he even takes full responsibility for what transpired. Meanwhile, the KIIM hospital has initiated action against MBBS student Sejal Pawar, sending her on 15-day leaves, barring her entry to the college and even ordering a preliminary inquiry into the matter. The third key figure in the controversy, Himanshu Jangra, has also been issued a fresh statement, claiming that he used wrong words and asserting that the viral story he narrated was not true and that he'd improvised during the show.
2: आप सबने मेरा crowd work का video देखा रहेगा, जिसके लिए मुझे काफी hate मिल रही है और मुझे ऐसा लगता है ये hate मैं deserve भी करता हूँ, क्योंकि उस लड़के से जब मैं crowd work कर रहा था उसने काफी derogatory चीजें बोली, but सब लोग उसपे हंस रहे थे, तो मैं भी कैरिड अवे हो गया और मुझसे लैप्स इन जजमेंट हो गया और मुझे लगता है ये मेरी काफ़ी बड़ी गलती थी. मैं चाहता था तो मैं उसको वहाँ पे ही रोक सकता था या स्टैंड ले सकता था, बट जो मैं नहीं कर पाया, मैंने उसको एक प्लेटफॉर्म दिया जिसकी वजह से ये चीज़ें इतनी एस्केलेट हो गई. तो जिनको भी इस वजह से हर्ट हुआ है उन सब से मैं माफ़ी मांगना चाहता हूँ. जो भी लीगल प्रोसीडिंग्स मेरे अगेंस्ट हो रही है उसके लिए मैं अथॉरिटीज के साथ कोऑपरेट भी कर रहा हूँ, लेकिन आप सबसे मैं बस यही रिक्वेस्ट करना चाहता हूँ कि आप सब मुझे प्लीज एक चांस दो, मैं बेटर इंसान बन के दिखाऊंगा.
0: Well, with us moving into a very short break, more news and updates on the other side. Stay with us.